திருக்கமாய் முதா தத்திவ்வீமுய் அளமெங்கி வெறி ரஸ்கலா கோய் எதகெதிங் எவரெங் இப ரஸ்கலாங்க திதுமகும் மீஸ்தகும் எக்கிபா குரத்து அளமெங்கி வெறி ரஸ்கலா கோய் எவரெங்கே முதாத்தங் ஹலாக்கு குரவ்வா நெதி குரவ்வாந்தேவ் அதி எவரெங்கே ஹித்தங் ஹருகஷி குரவ்வா சிக்க கசவாந்தேவ் ஃபஹ எவரென்ன வேந்தினி அசாபு ஃபெனிஜமதாந்தெங் எவரெங் ஈமானின் வானதே.